0: கௌரவம்பு.
1: Without character, mere rules and regulations, will it give you any respect and esteem?
0: ஹத்துலு மீறின அதிகார பலமும் கௌரவம் பிச்சுனே கந்த நீக்கு.
1: The mere exalted position without any stipulation or regulation, will it give you any kind of esteem and respect?
0: Dharma.

பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க